chong nam tso mo tyu je ngna chu tem chen la ki da na be lu xie wu ya xie be nian bu ju gu chu do xie na xin bo di na pen chu long chen yin chen li kong ki pe ge ki long chen ki le chen yan pu nian xie be tie don le chen ji ti ren ki le chen di ge chuen ne tie ga zu jiong xu xin yu tan ti ren ngna chu pa ki xie ba zhi tu nan kan yin na a ba san la ji ngan zu chang ma po sam ki chi do wu ya xie be xie chi ta zhou jie yin na ti ren ki to ju ki nin tang bu de li nang na chu lo ma len ge 우리야 龙那去先朝他这朝林界内李千那里亚修南街李千那里亚吃吃许别路线给加个最林南街配不单这家人呢提林给脱脚给你们得了一那林界内脱脚单南天给罗门林界里亚门气配过光他亚门呢起然给一那起然脱脚给给牛啊成女他电不定这年去南国光明一年里亚个那去李千那里亚铁板呀修桥个月李千那里亚谢巴克昂昌连过街估计出街进啊丢丢过他出街送啊 你处处处给你过来逛逛啊他处给你给处顿顿拒绝修桥个月了其他给呢邱英给地不占有位置加些不当陈陈给起的CTB歌声传情系别地不拒绝贴个切真啊孤难接力接难了修不一年了这个月了